சுற்றுலா லாகு இன்ஸ்ட்ருமெண்டாலிய தாடி சுடர சுடர பண்ணிங்கார் கமி சாஜிக்கான் கொமெண்டார் யங் படிக்குத் இன் இந்திய வம்பரா தும்புங்கான் நிங்கான் ரூபா தன் கே துஜு பிரதான மந்திரி நரேந்திர மோடி மலாக்கோக்கான் குஞ்சுங்கான் ரஸ்மிகா பிரான்சிஸ் தன் குஞ்சுங்கான் க நகரான் க ஸ்லோவாக்கியா தரி தாங்கல் திக பிலா சிங்கா சம்மிலான் பிலாஸ் ஜூனி துவரி புது அப்புலு நாம் படதா பர்த்தமார் ரங் ரங்கயான் குஞ்சுங்கான் இனி பிஎம் மோடி மங்குஞ்சுங்கி நீஸ் பலியாவு அக்கான் பிராதாதி பிராச்சஸ்லாவா ஸ்லோவாக்கிய தாரி தாங்கல் லிம்பத் பிலா சிங்கா நம் பிலாஸ் ஜூனி சுலஞ்சூத்ய தாரி தாங்கல் நம் பிலா சிங்கா லபான் பிலாஸ் ஜூனி துவரிபு துவ புலு நாம் பிரதான மந்திரி அக்கான் மங்குஞ்சுங்கி எவ்யான் தாரி பிரான்சிஸ் இதெல்லாம் பிரணத்தையான் சபுலும் கபராங்காத்னியா பிரதான மந்திரி மோடி மனத்தக்கான் பபஹு மூங்கான் இந்தியா பிரான்சிஸ் தெலா திதிங்காத் கான் மஞ்சாதி க மித்ரானஸ்தி துர்கிஸ் குளோஃபுல் குசூஸ் பிரதான மந்திரி மங்கத்தக்கான் பாபா இந்தியா மங்கா கிரி ஹுபங்கான் இஸ்திமேவதான் பிரான்சிஸ் பிரதான மந்திரி ஜுகா அக்கான் பர் பார்ட்டிசிபாசி தலாம் கா தித்தேகி துஜுதி இவியான் படத்தாங்கல் எனம் பிலாஸ் தன் துஜு பிலாஸ் ஜூனி பே மோதி மஞ்சத்தாத் பாபா க ஹாதிரான் இந்தியா தி கே துஜு மஞ்சர் மீன்கான் க பிரச்சாயான் யாங் திபரி கான் மித்ரா க பாட்டா கீதா சர்தா புரோஃபில் குளோஃபல் கீதா யாங் துருஸ் மணிகாத் இனி அக்கான் மஞ்சாதி காத்தே கே துஜு கத் லப்பான் பர் துரு துரு யாங் தி இக்குத்தி ஓலே இந்தியா பர்சாவா தேங்கா நகாரா நகார இக்கோனோமி உத்தமா துனியா பிரதான மந்திரி ஜுகா அக்கான் பர் பாட்டிசிபாசி தலம் பர்த்திமோன் குசுஸ் மங்கினாய் ஆசியா பாரத் யங் தி திருங்கார்கான் ஓலே பிரான்சிஸ்

ஆண்டா தேத மணிக்குமதி லகு லகு தாடி தம்பிக்கியான் தெம் திங்கான் தெம்பிக்கியான் சொல்ல சாயில அச்சார காமி ஒன்றுக்கு பாகி யாரி நீ அச்சார காமி ஒன்றுக்கு பேசுக் அடாலா சபகாய் பரி குத் சர்த்தலா வர்த்த பரித்தா லகுன் சுமெந்தாலியா கொமெந்தார் லாகுரா கியத் ஸ்பாட்லைட் தன்சப்படுத்தி அங் பியாசா காமி மங்க அக்கிரி திங்கான் அச்சார பேசுக் ஹாரி நியா சொல்லற சொல்லற பண்ணிங்கார் சபலும் காமி மங் மங்குண்டுங் டீரி தரி உதாரா காமி மங்கு சப்பக்கான் தெரியுமா காசி பாண்டியாக் தன் சம்பை பர் ஜும்பா கம்பாலி